அன்னலஹும் பேஷ கஷ்டரேதே இத பார அஜரன் அஜர் ஹசனன் ஹேஸ்தாம் மாகிதீன பீஹி அபதா. ஓ அல்லாஹ் பர்மாய் உசீகிபா பதேக்கே ஹமேஷா மாகிசீன உசீகிபா பீஹி பரே ஜன்னத் கி அபதன் ஹமேஷா. வயுன்ஜிரல்லதீன ஓ யரை ஆஹலகோ